0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: காருக்குறிச்சி பி அருணாச்சலம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கே எம் அருணாச்சலம் உடன் நாகஸ்வரம் வாசித்துள்ளார். நீடாமங்கலம் டி எம் சண்முக வடிவேலு தவில். நிகழ்ச்சியின் முதலாவதாக சபாபதிக்கு என தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி இயற்றியது ஆபோகி ராகம் ரூபகதாளம்.

காரக்குறிச்சி பி அருணாச்சலம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கே எம் அருணாச்சலம் உடன் நாகஸ்வரம் வாசித்துள்ளார். நீடாமங்கலம் டி எம் சண்முக வடிவேலு தவில். நிகழ்ச்சியில் நிறைவாக நகுமு தியாகராஜ தீர்த்தனை, ஆபேரி ராகம், ஆதி தாளம்.

0: இதுவரை காருக்குறிச்சி பி அருணாச்சலம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கே எம் அருணாச்சலம் அவர்கள் உடன் நாகஸ்வரம் வாசித்துள்ளார். நீடாமங்கலம் டி எம் சண்முக வடிவேலு அவர்கள் தவில்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி அங்கமாலி கே ஜே ஜோஸ் அவர்களின் தில்ருபா இசை கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாதியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின்,

திருச்சி எஸ் ரங்கராஜன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 DTH, எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ தில்ருபா ரிசைட்டல் பை அங்கமாலி ஸ்ரீ கே ஜே ஜோஸ். ஹி இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ டி வி ராமானுஜாச்சார்லு ஆன் தி வயலின், திருச்சி ஸ்ரீ எஸ் ரங்கராஜன் ஆன் தி மிருதங்கம் அண்ட் கோயம்புத்தூர் ஸ்ரீ வி மோகன்ராம் ஆன் தி கட்டம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக சரசீரோக நயனே தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் அமிர்தவர்ஷினி ஆதிதாளம். The concert begins with Saint Thyagaraja's composition Sarasiruha Nayane in Rag Amrita Varshini set to Aditaal.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: சுபிக்ஷா ரங்கராஜன் அவர்கள் பாடுகிறார். பி அனந்த கிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், ஆனந்த நடன பிரகாசம். முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ராகம் கேதாரம், மிஸ்ரச்சாபுதாளம்.

கேதாரம் ராகத்தில் தீட்சிதருக்கு இடம்பெற்றது. அடுத்து எந்த நின்னே, முகாரி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை, ரூபகதாளம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: சுபிக்ஷா ரங்கராஜன் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். பி அனந்த கிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சரோஜ தளநேத்ரி, ஷியாமா சாஸ்திரி சாகித்யம், ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம்

சங்கராபரணம் ராகத்தில் ஷியாமசாஸ்திரி சாகித்யம் இடம்பெற்றது. நிறைவாக கல்யாண கோபாலம், நாராயண தீர்த்த தரங்கம், ராகம் சிந்து பைரவி, கண்டசாபதாளம்,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இதுவரை சுபிக்ஷா ரங்கராஜன் அவர்கள் பாடினார், பி அனந்தகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி MS கோபாலகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். உடன் வயலின் வாசித்திருப்பவர் டாக்டர் எம் நர்மதா. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் சேர்த்தல ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். வி நவ் பிரிங் யூ அ வயலின் ரிசைட்டல் பை ஸ்ரீ MS கோபாலகிருஷ்ணன். வயலின் அக்காம்பனிமெண்ட் இஸ் ப்ரொவைடட் பை டாக்டர் எம் நர்மதா. The other accompaniments are Shertala Shri R. Anantakrishnan on the Mridangam and Shri T. V. Vasan on the Ghatam. Nigashi

இனி கஜானனயுதம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் சக்கரவாகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு கஜானனயுதம், கம்போஸ்ட் பை முத்துசுவாமி தீட்சிதர் இன் ராக் சக்கரவாகம் செட் டு ஆதிதாள்.

இனி ஸ்ரீபதே தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் நாகஸ்வராவளி, ஆதிதாளம். லிசன் நவ் டு ஸ்ரீபதே கம்போஸ் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் நாகஸ்வராவளி செட் டு ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை. உடன் வயலின் வாசித்தவர் டாக்டர் எம் நர்மதா அவர்கள். ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வயலின் ரிசைட்டல் பை ஸ்ரீ எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அண்ட் ஸ்ரீ டி வி வாசன் ஆன் தி கட்டம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ஃபார் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக்.

சிற்றும் விழிச்சுடர்த்தான். ராகமாலிகா ரூபகதாளம். நெக்ஸ்ட் இஸ் ராகமாலிகா செட்டு ரூபகதாளா. சிற்றும் விழிச்சுடர்த்தான்.

எத்தனை கோடியின் தேசி ராகம் ஆதிதாளம். நெக்ஸ்ட் ஐட்டம் இஸ் இன் ராகா தேஷ் செட்டு ஆதிதாளா எத்தனை கோடியில்.

வெள்ளை தாமரை, பீம் பிளஸ் ராகம் ஆதி தாளம். நெக்ஸ்ட் இஸ் இன் பீம் பிளஸ் ராகா, வெள்ளை தாமரை ஆதி தாளா.

தக தக தக தக தக இன்ட்ரோ சிவசக்தி ராகம் ஆதி தாளம். லாஸ்ட் ஐட்டம் ஆஃப் திஸ் கன்சர்ட் இஸ் இன் ராகா சிவசக்தி செட் டு ஆதி தாளா. தக தக தக தக தக இன்ட்ரோ.